வகவடக்கடு தாத்தது காதினேலையில் ஏமி காடாந்தகாரமும் முதுரு தமசுலோ முனிகி போயின க்ரொத்த சமாதி தானிமே.

0: முத முடிவாயினல் சமசி போவுடனேது
1: அதி
2: தீபமந்துனா
1: அதி
2: தீபமந்துனா
1: காது நானே காது அதி

சரி ராஜ பிள்ளையோ, சரி ராஜ பிள்ளையோ, சதினியல்லாலினி பிரியமானக சுகப்பெற்றின.